0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், குறைகுடம் தழும்பும் என்று. அப்படி குறைகுடமாக நாம் இல்லாமல் நிறைவாக இருப்பதற்கு என்ன வழி? இதோ பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லி சென்றிருக்கிறார், Reading makes a full man, conference a ready man, and writing makes an exact man. ஒரு முழு மனிதனாக எது நம்மை மாற்றுகிறது என்ற கேள்விக்கு பதில் அளிக்கின்ற அவர் இப்படி சொல்லுகிறார், வாசிப்பது ஒரு முழு மனிதனை உருவாக்குகிறது, பேசுவது ஒரு தயாரான மனிதனை உருவாக்குகிறது, எழுதுவது சரியான மனிதனை உருவாக்குகிறது. நண்பர்களே, வாசிப்பது எல்லாரும் செய்யலாம், பேசுவது ஒரு சிலர் செய்யலாம், எழுதுவது மிக சிலரே செய்கின்றனர் என்பதுதான் நம்முடைய அன்றாட உண்மை. ஆனால் பிரான்சிஸ் பேக்கன் இப்படி கூறுகிறார், பாருங்கள், வாசிப்பது ஒரு முழு மனிதனை உருவாக்குகிறது, பேசுவது ஒரு தயாராக இருக்கின்ற ஒரு மனிதனை உருவாக்குகிறது, எழுதுவதோ சரியான மனிதனை உருவாக்குகிறது. ஒருவன் முழு மனிதனாக இருந்தால் போதாது, அதனால் மற்றவர்களுக்கு பயன் இருக்க வேண்டுமாயின் அவன் தான் வாசித்து படித்து அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு மனிதனாக அவன் உருவாக வேண்டும். அதுதான் தயாரான ஒரு மனிதன். அப்படி செய்யும்போது தான் பேசியதை, தான் கற்பித்ததை அவன் எழுத்து வடிவிலே கொண்டு வரும்போது அப்போதுதான் அவன் ஒரு சரியான மனிதனாக வாழ்கிறான். முழு மனிதனாக வாழ்ந்தால் போதாது, தயாரான ஒரு மனிதனாக இருந்தால் மட்டும் போதாது, சரியான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பது மிக முக்கியம். எனவே வாசிப்பது, பேசுவது, எழுதுவது என்பவற்றில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ளும்போது ஒரு முழு மனிதனாக, ஒரு தயாரான மனிதனாக, ஒரு சரியான மனிதனாக நம்மால் வாழ முடியும். முயற்சிப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: திருவழிபாட்டு ஆண்டு என்பது கடந்த கால நிகழ்வுகளை வெறுமெனே நினைவு கூறுவது அல்ல, மாறாக திரு அவையில் என்றும் வாழும் கிறிஸ்தவின் மீட்பு பணியை நிகழ்காலத்தில் அனுபவிப்பதாகும். ஆகஸ்ட் 12 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி, 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில் திருவழிபாட்டு ஆண்டை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருவழிபாடு நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமான கடவுளிடமிருந்து அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசருக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் ஊறியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதலில் கிறிஸ்தவ விழாக்களின் சுழற்சியை திருவழிபாட்டு ஆண்டு என்றும் அழைக்கும் முறை இறை ஊழியரான அபே புராஸ்பர் கிராங்கேர் அவர்களின் பணியின் வழியாக திரு அவையின் மொழி பயன்பாட்டில் பரவலாக அறிமுகமானது என்பதை நினைவு கூற வேண்டும். திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் வெளியிட்ட மீடியேட்டர் டை என்ற சுற்றுமடலில் திருவழிபாடு ஆண்டு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் நிலையான பிரதிபலிப்போ, உயிரற்ற பிரதிநிதித்துவமோ அல்லது பழங்கால நினைவுகளை வெறுமனே நினைவு கூறுவதோ அல்ல. மாறாக திருவழிபாட்டு ஆண்டு என்பது திரு அவையில் என்றும் வாழும் கிறிஸ்துவே. இந்த மண்ணுலக வாழ்வில் அவர் தொடங்கிய அளவற்ற இரக்கத்தின் பாதையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார். மனித ஆன்மாக்களை தமது மறை உண்மைகளுடன் தொடர்பு கொள்ள செய்து அவற்றின் வழியாக வாழ செய்வதே அவருடைய நோக்கம். இந்த மறை உண்மைகள் எப்போதும் நிகழ்காலத்தில் நிலைத்திருந்து செயலாற்றுகின்றன என்று கூறினார். எனவே திருவழிபாட்டு ஆண்டு என்பது கிறிஸ்து வரலாற்றில் நிறைவேறுகின்ற மீட்பு பணியை தொடர்ந்து நிகழ்காலத்தில் புதுப்பித்து அனுபவிப்பதாகும். இந்த கால சுழற்சியின் வழியாக பயணிக்கும் திரு அவை ஆண்டவரின் மீட்பு செயலோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து விசுவாசிகளும் அவரது அருளால் நிரப்பப்படுகின்றனர். நமக்காக இறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதே திரு அவையின் நிலையான இலக்காகும். ஆகையால் திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறை உண்மையை கொண்டாடுவதே அதன் மையமாகவும் உச்சமாகவும் திகழ்கிறது. இதன் காரணமாகவே திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் அடித்தளமும் மையமும் ஞாயிற்றுக்கிழமையே என்றும், அது முதன்மையான திருவிழா நாள் என்றும் திருச்சங்க தந்தையர்கள் கருதுகின்றனர். பல நவீன மொழிகளில் ஞாயிற்றுக்கிழமைக்கான பெயரே அது டைட்ஸ் டோமினி, அதாவது ஆண்டவரின் நாள் என்பது வெளிப்படுகிறது. சூரியனின் நாள் என்ற பொருள் கொண்ட சண்டே சாண்டேஜ் போன்ற பெயர்கள் பயன்படுத்தப்படும் மொழிகளில் கூட கிறிஸ்துவுடனான தொடர்பை நாம் காண முடிகிறது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர செய்யும் உண்மையான நீதியின் சூரியன் கிறிஸ்துவே. திருத்தந்தை புனித 2 ஜான் பால் அவர்கள் 1998 மே 31 அன்று வெளியிட்ட டைட்ஸ் டோமினி என்ற திருத்தூது மடலில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாள், திரு அவையின் நாள், மனிதனின் நாள், இறுதியாக நாட்களின் நாள் என்று கற்பிக்கிறார். அவர் கூறுகிறார், ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நிகழும் பாஸ்கா விழாவாகும். கிறிஸ்து இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து அதை நிகழ்காலத்தில் கொண்டாடும் நாளாகவும் அது விளங்குகிறது. எனவே காலத்தின் பொருளை வெளிப்படுத்தும் நாளாகவும் ஞாயிறு அமைகிறது. உயிர்த்தெழுதலிலிருந்து தோன்றும் ஞாயிறு மனிதனின் காலங்களான மாதங்கள், ஆண்டுகள், நூற்றாண்டுகள் அனைத்தையும் ஒரு திசையை நோக்கிய அம்பு போல் ஊடுருவி சென்று அவற்றை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை நோக்கி வழிநடத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது இறுதி நாளையும் நாம் அனைவரும் மீண்டும் உயிர்த்தெழப்போகும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நாளையும் முன்கூட்டியே உணர்த்துகிறது. ஞாயிற்றுக்கிழமையை புனிதமாக்குவதற்கு திருப்பலியில் பங்கேற்பது இன்றியமையாதது. இறை வார்த்தையை கேட்பதும் கிறிஸ்துவின் திருவுடலை பெறுவதும் திருச்சங்க தந்தையர்கள் கூறுவது போல் கன்வேனியர் இன்யுமன், அதாவது ஒன்று கூடுதல் என்பதை குறிக்கிறது. இது விசுவாசிகளின் மகிழ்ச்சியான ஒன்று கூடலாகும். இந்த திருப்பலியில் ஒன்று கூடலின் கிறிஸ்துவ சமூகம் ஆண்டவரோடு கொண்டுள்ள தனது ஒன்றிப்பை வெளிப்படையாக காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் சொந்தமானவர்கள் என்றும் திரு அவைக்கு உண்மையுள்ளவர்கள் என்றும் தங்களது அடையாளத்தை சாட்சியமாக வெளிப்படுத்துகின்றனர். இந்த ஒன்று கூடலை வெறும் மெய்நிகர் அல்லது இணை வழி பங்கேற்பால் மாற்றிவிட முடியாது. அதேபோல் இது வெறுமெனே பார்வையாளர்களாக கூடி நிற்கும் செயலும் அல்ல. திருவழிப்பாட்டு ஒன்று கூடல் என்பது சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒன்றாக அழைக்கப்பட்டு செயலில் பங்கேற்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவதிலேயே நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துவை இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்வதன் மூலம் நம் உயிருள்ள நம்பிக்கைக்காக பிறப்பித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் ஒன்று கூடுகின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்வதை தவிர்க்க முடியாதவர்கள் கூட தூய திருப்பலியில் பங்கேற்கும் வகையில் சிறந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஞாயிற்றுக்கிழமைகளை மையமாக கொண்டு அமைந்துள்ள திருவழிப்பாட்டு ஆண்டிற்கு ஒரு வியப்பூட்டும் வரலாறு உள்ளது. அதில் திரு அவையின் நம்பிக்கையும் பக்தியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்தே வாராந்திர பாஸ்கா விழாவான ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டத்துடன் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பாஸ்கா விழாவும் இணைந்தது. இது மிக உயர்ந்த பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாஸ்கா விழா 50 நாட்கள் கொண்ட மகிழ்ச்சியான காலமாக விரைந்து ஆவியானவர் பெருவிழாவில் நிறைவடைகிறது. இதற்கு முன்பாக தவக்காலம் அதன் தவம் மற்றும் மனமாற்றத்தின் தன்மையுடன் அமைக்கப்பட்டது. பின்னர் பாஸ்கால் சுழற்சியின் மாதிரியை பின்பற்றி கிறிஸ்து பிறப்பு சார்ந்த திருவழிப்பாட்டு காலச் சுழற்சி வளர்ச்சியடைந்தது. இதன் மூலம் இறை வார்த்தையான கிறிஸ்துவின் மனு உருவாதல், அவரது பிறப்பு மற்றும் உலகிற்கு அவர் வெளிப்படுத்தப்பட்ட மறைவுண்மைகள் ஆகியவற்றை விசுவாசிகள் மீண்டும் அனுபவிக்க முடிந்தது. அதன் பின்னர் திரு அவை பல்வேறு திருவழிப்பாட்டு காலங்களில் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாளின் வணக்கத்திற்கும் இடமளித்தது. ஏனெனில் அவர் தமது மகனின் மீட்பு பணியோடு பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டவர். அதேபோல் விண்ணகத்தில் இறைவனுக்கும் பரிபூரண புகழை பாடி நமக்காக பரிந்து பேசுகின்றார். மறை சாட்சிகளையும் பிற புனிதர்களையும் நினைவுகூரும் வழக்கமும் திருவழிப்பாட்டு ஆண்டில் இடம்பெற்றது. இவ்வாறு திருவழிப்பாட்டு ஆண்டு மீட்பின் வரலாற்றை அருளடையாள வடிவில் மீண்டும் நம்முன் கொண்டு வருகிறது. மெசியாவின் வருகைக்கான எதிர்பார்ப்பிலிருந்து பாஸ்கா மறைவுண்மையின் முழுமை வரை, மேலும் எதிர்கால மகிமையின் முன்சுவர் வரை விசுவாசிகளை அது வழிநடத்துகிறது. திருவழிப்பாட்டு ஆண்டின் வழியாக கிறிஸ்துவின் மறைவுண்மையில் அடங்கிய மீட்பின் நிகழ்கால செயல்பாட்டை திரு அவை கொண்டாடுகிறது. இதனால் விசுவாசிகள் அந்த மறைவுண்மையில் மேலும் ஆழமாக பங்கேற்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். எனவே திருவழிப்பாட்டு ஆண்டு என்பது திரு அவையின் ஒவ்வொரு மீட்பு பணி நடவடிக்கைக்கும் ஊக்கமளிக்கும் அடிப்படை கொள்கையாகவும், அப்பணிகளுக்கான இன்றியமையாத வழிகாட்டும் கட்டமைப்பாகவும் திகழ்கிறது. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
0: செய்திகள்.
2: கொலம்பியாவில் ஆகஸ்ட் 10 ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கொலம்பிய ஆயர்கள் பேரவையின் தலைவரான கார்த்தஜினா பேராயர் பிரான்சிஸ்கோ ஜாவியர் முனேரா கொரேயா அவர்களுக்கு திருத்தந்தையின் சார்பில் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், உயிரிழந்தவர்கள் நிலையான இலைப்பாறுதலை பெறவும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் மீண்டு வரவும் இறைவேண்டல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளிலும் நிவாரண உதவிகளிலும் தாராள அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள திருத்தந்தை மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தனது ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 150 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 100 காயமடைந்துள்ளனர். பல பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டதுடன் சில தேவாலயங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
3: 2027 ஜனவரி 1 கொண்டாடப்பட உள்ள 60th உலக அமைதி நாளுக்கான கருப்பொருளாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ள தொழில்நுட்பத்தை ஆயுதமற்றதாக்கி அமைதிக்கு பணியாற்றுதல் தடுப்பு நடவடிக்கைக்கான பொறுப்புணர்வாக அரசியல் என்பதை ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான திருப்பீடத்துறை அறிவித்துள்ளது. அரசியல் துறையில் செயல்படுவோரின் தார்மீக பொறுப்பை எடுத்துரைக்கும் திருத்தந்தை ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பாதுகாத்து அமைதியை வளர்க்க அழைப்பு விடுக்கிறார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் போர் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளில் பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அவர் எச்சரிக்கிறார். தமது மகத்தான மானுடம் சுற்றுமடலில் போரை தார்மீக ரீதியில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றும் எந்த ஒரு கணினி நெறிமுறையும் இல்லை என்று வலியுறுத்தும் திருத்தந்தை செயற்கை நுண்ணறிவு ஆயுதமற்றதாக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். மேலும் அணு ஆயுத குறைப்பு அமைதிக்கும் மனித மாண்புக்கும் சேவை செய்வதைப் போல செயற்கை நுண்ணறிவு அனைவருக்கும் பொதுநலனுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். தொழில்நுட்பம் தொடர்பான முடிவுகள் மனசாட்சியிலிருந்தும் பொறுப்புணர்விலிருந்தும் பிரிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார்.
2: மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் துயரங்களுக்கு மத்தியில் மக்கள் தைரியமாக இருக்கவும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கவும் யாங்கூனை சேர்ந்த கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பொது காலத்தின் 19th ஞாயிற்றுக்கிழமை அன்று மறையுரை ஆற்றிய போது இவ்வாறு கூறிய கர்தினால் அவர்கள், இயேசு புயலை அடக்கிய நற்செய்தி நிகழ்வை மேற்கோள் காட்டி நாம் புயல்களை தனியாக எதிர்கொள்ளவில்லை என்று இறை மக்களுக்கு நினைவூட்டினார். மோதல்கள், வன்முறை, இடம்பெயர்வு, வறுமை, பயம், துயரம் மற்றும் இழப்பு உள்ளிட்ட பல புயல்களை மியான்மர் சந்தித்துள்ளது என்று கூறிய கர்தினால் போ அவர்கள், பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளையும் அன்பிற்குரியவர்களையும் இழந்துள்ள அதே வேளையில் இளைஞர்கள் தங்கள் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கின்றனர் என்றும் கூறினார். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது, ஒரு அருள் பணியாளர் தன் மக்களுடன் இருப்பது, அருள் சகோதரிகள் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு சேவை செய்வது அல்லது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொள்வது போன்ற அன்பான மற்றும் தன்னலமற்ற சிறு செயல்கள் வழியாக கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதையும் தனது மறையுறையில் அவர் வலியுறுத்தினார்.
3: உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க சகோதரிகளின் திருத்தூது பணி, கல்வி மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டிற்கு ஆதரவளித்து வரும் கான்ராட் என் ஹில்டன் அறக்கட்டளையின் திட்ட செயல்பாடுகளுக்கான இணை துணைத் தலைவரும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் பிரிவின் தலைவருமான சகோதரி ஜேன் வகாகியோ அவர்கள், இன்றைய எண்ணிம யுகத்தில் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் தங்களின் சொந்த கதைகளை தாங்களே சொல்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற சிக்னிஸ் உலக மாநாட்டில் பேசிய அவர், கிராமப்புற சமூகங்கள், நகரத்தின் மையப்பகுதிகள் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் மத்தியில் தாங்கள் செய்யும் பணிகளை பற்றி உண்மையாக எடுத்துரைக்க அருள் சகோதரிகளே மிகவும் தகுதியானவர்கள் என்று விளக்கினார். சமூக தொடர்பிற்கான திருப்பீடத்துறையின் இணைந்த கூட்டாண்மை திட்டமான பெந்தகோஸ்தே திட்டத்தின் சிறப்பம்சங்களை குறித்து பேசிய சகோதரி ஜேன் வகாகியோ அவர்கள், வத்திக்கான் செய்தியில் 10 வாரந்தோறும் வெளியிடப்படும் கதைகள் வாயிலாக கவனிக்கப்படாத சமூகங்கள் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சேவை செய்யும் அருள் சகோதரிகளின் அனுபவங்களுக்கு இத்திட்டம் அதிக கவனத்தை பெற்றுத் தருகிறது என்றும் தெரிவித்துள்ளார்.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: மத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், குறைகுடம் தழும்பும் என்று. அப்படி குறைகுடமாக நாம் இல்லாமல் நிறைவாக இருப்பதற்கு என்ன வழி? இதோ பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லி சென்றிருக்கிறார், Reading makes a full man, conference a ready man, and writing makes an exact man. ஒரு முழு மனிதனாக எது நம்மை மாற்றுகிறது என்ற கேள்விக்கு பதில் அளிக்கின்ற அவர் இப்படி சொல்லுகிறார், வாசிப்பது ஒரு முழு மனிதனை உருவாக்குகிறது, பேசுவது ஒரு தயாரான மனிதனை உருவாக்குகிறது, எழுதுவது சரியான மனிதனை உருவாக்குகிறது. நண்பர்களே, வாசிப்பது எல்லாரும் செய்யலாம், பேசுவது ஒரு சிலர் செய்யலாம், எழுதுவது மிக சிலரே செய்கின்றனர் என்பதுதான் நம்முடைய அன்றாட உண்மை. ஆனால் பிரான்சிஸ் பேக்கன் இப்படி கூறுகிறார் பாருங்கள், வாசிப்பது ஒரு முழு மனிதனை உருவாக்குகிறது, பேசுவது ஒரு தயாராக இருக்கின்ற ஒரு மனிதனை உருவாக்குகிறது, எழுதுவதோ சரியான மனிதனை உருவாக்குகிறது. ஒருவன் முழு மனிதனாக இருந்தால் போதாது, அதனால் மற்றவர்களுக்கு பயன் இருக்க வேண்டுமாயின் அவன் தான் வாசித்து படித்து அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு மனிதனாக அவன் உருவாக வேண்டும். அதுதான் தயாரான ஒரு மனிதன். அப்படி செய்யும்போது தான் பேசியதை, தான் கற்பித்ததை அவன் எழுத்து வடிவிலே கொண்டு வரும்போது அப்போதுதான் அவன் ஒரு சரியான மனிதனாக வாழ்கிறான். முழு மனிதனாக வாழ்ந்தால் போதாது, தயாரான ஒரு மனிதனாக இருந்தால் மட்டும் போதாது, சரியான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பது மிக முக்கியம். எனவே வாசிப்பது, பேசுவது, எழுதுவது என்பவற்றில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ளும்போது ஒரு முழு மனிதனாக, ஒரு தயாரான மனிதனாக, ஒரு சரியான மனிதனாக நம்மால் வாழ முடியும். முயற்சிப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: திருவழிபாட்டு ஆண்டு என்பது கடந்த கால நிகழ்வுகளை வெறுமெனே நினைவு கூறுவது அல்ல, மாறாக திரு அவையில் என்றும் வாழும் கிறிஸ்தவின் மீட்பு பணியை நிகழ்காலத்தில் அனுபவிப்பதாகும். ஆகஸ்ட் 12 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி, 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில் திருவழிபாட்டு ஆண்டை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருவழிபாடு நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமான கடவுளிடமிருந்து அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசருக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் ஊறியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதலில் கிறிஸ்தவ விழாக்களின் சுழற்சியை திருவழிபாட்டு ஆண்டு என்றும் அழைக்கும் முறை இறை ஊழியரான அபே புராஸ்பர் கிராங்கேர் அவர்களின் பணியின் வழியாக திரு அவையின் மொழி பயன்பாட்டில் பரவலாக அறிமுகமானது என்பதை நினைவு கூற வேண்டும். திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் வெளியிட்ட மீடியேட்டர் டை என்ற சுற்றுமடலில் திருவழிபாடு ஆண்டு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் நிலையான பிரதிபலிப்போ, உயிரற்ற பிரதிநிதித்துவமோ அல்லது பழங்கால நினைவுகளை வெறுமனே நினைவு கூறுவதோ அல்ல. மாறாக திருவழிபாட்டு ஆண்டு என்பது திரு அவையில் என்றும் வாழும் கிறிஸ்துவே. இந்த மண்ணுலக வாழ்வில் அவர் தொடங்கிய அளவற்ற இரக்கத்தின் பாதையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார். மனித ஆன்மாக்களை தமது மறை உண்மைகளுடன் தொடர்பு கொள்ள செய்து அவற்றின் வழியாக வாழ செய்வதே அவருடைய நோக்கம். இந்த மறை உண்மைகள் எப்போதும் நிகழ்காலத்தில் நிலைத்திருந்து செயலாற்றுகின்றன என்று கூறினார். எனவே திருவழிபாட்டு ஆண்டு என்பது கிறிஸ்து வரலாற்றில் நிறைவேறுகின்ற மீட்பு பணியை தொடர்ந்து நிகழ்காலத்தில் புதுப்பித்து அனுபவிப்பதாகும். இந்த கால சுழற்சியின் வழியாக பயணிக்கும் திரு அவை ஆண்டவரின் மீட்பு செயலோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து விசுவாசிகளும் அவரது அருளால் நிரப்பப்படுகின்றனர். நமக்காக இறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதே திரு அவையின் நிலையான இலக்காகும். ஆகையால் திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறைவுண்மையை கொண்டாடுவதே அதன் மையமாகவும் உச்சமாகவும் திகழ்கிறது. இதன் காரணமாகவே திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் அடித்தளமும் மையமும் ஞாயிற்றுக்கிழமையே என்றும், அது முதன்மையான திருவிழா நாள் என்றும் திருச்சங்க தந்தையர்கள் கருதுகின்றனர். பல நவீன மொழிகளில் ஞாயிற்றுக்கிழமைக்கான பெயரே அது டைட்ஸ் டோமினி, அதாவது ஆண்டவரின் நாள் என்பது வெளிப்படுகிறது. சூரியனின் நாள் என்ற பொருள் கொண்ட சண்டே சாண்டேஜ் போன்ற பெயர்கள் பயன்படுத்தப்படும் மொழிகளில் கூட கிறிஸ்துவுடனான தொடர்பை நாம் காண முடிகிறது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர செய்யும் உண்மையான நீதியின் சூரியன் கிறிஸ்துவே. திருத்தந்தை புனித 2 ஜான் பால் அவர்கள் 1998 மே 31 அன்று வெளியிட்ட டைட்ஸ் டோமினி என்ற திருத்தூது மடலில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாள், திரு அவையின் நாள், மனிதனின் நாள், இறுதியாக நாட்களின் நாள் என்று கற்பிக்கிறார். அவர் கூறுகிறார், ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நிகழும் பாஸ்கா விழாவாகும். கிறிஸ்து இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து அதை நிகழ்காலத்தில் கொண்டாடும் நாளாகவும் அது விளங்குகிறது. எனவே காலத்தின் பொருளை வெளிப்படுத்தும் நாளாகவும் ஞாயிறு அமைகிறது. உயிர்த்தெழுதலிலிருந்து தோன்றும் ஞாயிறு மனிதனின் காலங்களான மாதங்கள், ஆண்டுகள், நூற்றாண்டுகள் அனைத்தையும் ஒரு திசையை நோக்கிய அம்பு போல் ஊடுருவி சென்று அவற்றை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை நோக்கி வழிநடத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது இறுதி நாளையும் நாம் அனைவரும் மீண்டும் உயிர்த்தெழப்போகும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நாளையும் முன்கூட்டியே உணர்த்துகிறது. ஞாயிற்றுக்கிழமையை புனிதமாக்குவதற்கு திருப்பலியில் பங்கேற்பது இன்றியமையாதது. இறை வார்த்தையை கேட்பதும் கிறிஸ்துவின் திருவுடலை பெறுவதும் திருச்சங்க தந்தையர்கள் கூறுவது போல் கன்வேனியர் இன்யுமன், அதாவது ஒன்று கூடுதல் என்பதை குறிக்கிறது. இது விசுவாசிகளின் மகிழ்ச்சியான ஒன்று கூடலாகும். இந்த திருப்பலியில் ஒன்று கூடலின் கிறிஸ்துவ சமூகம் ஆண்டவரோடு கொண்டுள்ள தனது ஒன்றிப்பை வெளிப்படையாக காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் சொந்தமானவர்கள் என்றும் திரு அவைக்கு உண்மையுள்ளவர்கள் என்றும் தங்களது அடையாளத்தை சாட்சியமாக வெளிப்படுத்துகின்றனர். இந்த ஒன்று கூடலை வெறும் மெய்நிகர் அல்லது இணை வழி பங்கேற்பால் மாற்றிவிட முடியாது. அதேபோல் இது வெறுமெனே பார்வையாளர்களாக கூடி நிற்கும் செயலும் அல்ல. திருவழிப்பாட்டு ஒன்று கூடல் என்பது சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒன்றாக அழைக்கப்பட்டு செயலில் பங்கேற்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவதிலேயே நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துவை இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்வதன் மூலம் நம் உயிருள்ள நம்பிக்கைக்காக பிறப்பித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் ஒன்று கொடுக்கின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்வதை தவிர்க்க முடியாதவர்கள் கூட தூய திருப்பலியில் பங்கேற்கும் வகையில் சிறந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஞாயிற்றுக்கிழமைகளை மையமாக கொண்டு அமைந்துள்ள திருவழிப்பாட்டு ஆண்டிற்கு ஒரு வியப்பூட்டும் வரலாறு உள்ளது. அதில் திரு அவையின் நம்பிக்கையும் பக்தியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்தே வாராந்திர பாஸ்கா விழாவான ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டத்துடன் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பாஸ்கா விழாவும் இணைந்தது. இது மிக உயர்ந்த பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாஸ்கா விழா 50 நாட்கள் கொண்ட மகிழ்ச்சியான காலமாக விரைந்து ஆவியானவர் பெருவிழாவில் நிறைவடைகிறது. இதற்கு முன்பாக தவக்காலம் அதன் தவம் மற்றும் மனமாற்றத்தின் தன்மையுடன் அமைக்கப்பட்டது. பின்னர் பாஸ்கால் சுழற்சியின் மாதிரியை பின்பற்றி கிறிஸ்து பிறப்பு சார்ந்த திருவழிப்பாட்டு காலச் சுழற்சி வளர்ச்சியடைந்தது. இதன் மூலம் இறை வார்த்தையான கிறிஸ்துவின் மனு உருவாதல், அவரது பிறப்பு மற்றும் உலகிற்கு அவர் வெளிப்படுத்தப்பட்ட மறை உண்மைகள் ஆகியவற்றை விசுவாசிகள் மீண்டும் அனுபவிக்க முடிந்தது. அதன் பின்னர் திரு அவை பல்வேறு திருவழிப்பாட்டு காலங்களில் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாளின் வணக்கத்திற்கும் இடமளித்தது. ஏனெனில் அவர் தமது மகனின் மீட்பு பணியோடு பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டவர். அதேபோல் விண்ணகத்தில் இறைவனுக்கும் பரிபூரண புகழை பாடி நமக்காக பரிந்து பேசுகின்றார். மறை சாட்சிகளையும் பிற புனிதர்களையும் நினைவுகூரும் வழக்கமும் திருவழிப்பாட்டு ஆண்டில் இடம்பெற்றது. இவ்வாறு திருவழிப்பாட்டு ஆண்டு மீட்பின் வரலாற்றை அருளடையாள வடிவில் மீண்டும் நம்முன் கொண்டு வருகிறது. மெசியாவின் வருகைக்கான எதிர்பார்ப்பிலிருந்து பாஸ்கா மறைவுண்மையின் முழுமை வரை, மேலும் எதிர்கால மகிமையின் முன்சுவர் வரை விசுவாசிகளை அது வழிநடத்துகிறது. திருவழிப்பாட்டு ஆண்டின் வழியாக கிறிஸ்துவின் மறைவுண்மையில் அடங்கிய மீட்பின் நிகழ்கால செயல்பாட்டை திரு அவை கொண்டாடுகிறது. இதனால் விசுவாசிகள் அந்த மறை உண்மையில் மேலும் ஆழமாக பங்கேற்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். எனவே திருவழிப்பாட்டு ஆண்டு என்பது திரு அவையின் ஒவ்வொரு மீட்பு பணி நடவடிக்கைக்கும் ஊக்கமளிக்கும் அடிப்படை கொள்கையாகவும் அப்பணிகளுக்கான இன்றியமையாத வழிகாட்டும் கட்டமைப்பாகவும் திகழ்கிறது. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
0: செய்திகள்.
2: கொலம்பியாவில் ஆகஸ்ட் 10 ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கொலம்பிய ஆயர்கள் பேரவையின் தலைவரான கார்த்தஜினா பேராயர் பிரான்சிஸ்கோ ஜாவியர் முனேரா கொரேயா அவர்களுக்கு திருத்தந்தையின் சார்பில் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், உயிரிழந்தவர்கள் நிலையான இலைப்பாறுதலை பெறவும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் மீண்டு வரவும் இறைவேண்டல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளிலும் நிவாரண உதவிகளிலும் தாராள அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள திருத்தந்தை மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தனது ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 150 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 100 காயமடைந்துள்ளனர். பல பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டதுடன் சில தேவாலயங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
3: 2027 ஜனவரி 1 கொண்டாடப்பட உள்ள 60வது உலக அமைதி நாளுக்கான கருப்பொருளாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ள தொழில்நுட்பத்தை ஆயுதமற்றதாக்கி அமைதிக்கு பணியாற்றுதல் தடுப்பு நடவடிக்கைக்கான பொறுப்புணர்வாக அரசியல் என்பதை ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான திருப்பீடத்துறை அறிவித்துள்ளது. அரசியல் துறையில் செயல்படுவோரின் தார்மீக பொறுப்பை எடுத்துரைக்கும் திருத்தந்தை ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பாதுகாத்து அமைதியை வளர்க்க அழைப்பு விடுக்கிறார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் போர் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளில் பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அவர் எச்சரிக்கிறார். தமது மகத்தான மானுடம் சுற்றுமடலில் போரை தார்மீக ரீதியில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றும் எந்தவொரு கணினி நெறிமுறையும் இல்லை என்று வலியுறுத்தும் திருத்தந்தை செயற்கை நுண்ணறிவு ஆயுதமற்றதாக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். மேலும் அணு ஆயுத குறைப்பு அமைதிக்கும் மனித மாண்புக்கும் சேவை செய்வதைப் போல செயற்கை நுண்ணறிவு அனைவருக்கும் பொதுநலனுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். தொழில்நுட்பம் தொடர்பான முடிவுகள் மனசாட்சியிலிருந்தும் பொறுப்புணர்விலிருந்தும் பிரிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார்.
2: மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் துயரங்களுக்கு மத்தியில் மக்கள் தைரியமாக இருக்கவும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கவும் யாங்கூனை சேர்ந்த கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பொது காலத்தின் 19வது ஞாயிற்றுக்கிழமை அன்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறிய கர்தினால் அவர்கள், இயேசு புயலை அடக்கிய நற்செய்தி நிகழ்வை மேற்கோள் காட்டி நாம் புயல்களை தனியாக எதிர்கொள்ளவில்லை என்று இறைமக்களுக்கு நினைவூட்டினார். மோதல்கள், வன்முறை, இடம்பெயர்வு, வறுமை, பயம், துயரம் மற்றும் இழப்பு உள்ளிட்ட பல புயல்களை மியான்மர் சந்தித்துள்ளது என்று கூறிய கர்தினால் போ அவர்கள், பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளையும் அன்பிற்குரியவர்களையும் இழந்துள்ள அதே வேளையில் இளைஞர்கள் தங்கள் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கின்றனர் என்றும் கூறினார். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது, ஒரு அருள் பணியாளர் தன் மக்களுடன் இருப்பது, அருள் சகோதரிகள் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு சேவை செய்வது அல்லது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொள்வது போன்ற அன்பான மற்றும் தன்னலமற்ற சிறு செயல்கள் வழியாக கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதையும் தனது மறையுறையில் அவர் வலியுறுத்தினார்.
3: உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க சகோதரிகளின் திருத்தூது பணி, கல்வி மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டிற்கு ஆதரவளித்து வரும் கான்ராட் என் ஹில்டன் அறக்கட்டளையின் திட்ட செயல்பாடுகளுக்கான இணை துணைத் தலைவரும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் பிரிவின் தலைவருமான சகோதரி ஜேன் வகாகியோ அவர்கள், இன்றைய எண்ணிம யுகத்தில் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் தங்களின் சொந்த கதைகளை தாங்களே சொல்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற சிக்னிஸ் உலக மாநாட்டில் பேசிய அவர், கிராமப்புற சமூகங்கள், நகரத்தின் மைய பகுதிகள் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் மத்தியில் தாங்கள் செய்யும் பணிகளை பற்றி உண்மையாக எடுத்துரைக்க அருள் சகோதரிகளே மிகவும் தகுதியானவர்கள் என்று விளக்கினார். சமூக தொடர்பிற்கான திருப்பீடத்துறையின் இணைந்த கூட்டாண்மை திட்டமான பெந்தகோஸ்தே திட்டத்தின் சிறப்பம்சங்களை குறித்து பேசிய சகோதரி ஜேன் வகாகியோ அவர்கள், வத்திக்கான் செய்தியில் 10 வாரந்தோறும் வெளியிடப்படும் கதைகள் வாயிலாக கவனிக்கப்படாத சமூகங்கள் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சேவை செய்யும் அருள் சகோதரிகளின் அனுபவங்களுக்கு இத்திட்டம் அதிக கவனத்தை பெற்று தருகிறது என்றும் தெரிவித்துள்ளார்.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி என் வாழ்த்துகள். இன்று 5 செய்யுளுள் 3 கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வழங்காத்துறை இழிந்து நீர்போக்கும், ஒப்ப விளைவு இலா பெண்டிர்தோல் சேர்வும், உழந்து விருந்தனாய் வேற்றோர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. இன்று நாம் பார்க்கின்ற கருத்து உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழ். அதாவது துன்பமுற்ற நிலையில் வேறு ஊருக்கு சென்று அங்கே விருந்தினனாய் இருக்க முயல்தல். ஒருவர் நன்றான ஒரு வசதியோடு வாய்ப்போடு திகழ்கிறார் என்றால் அவர் இன்னொரு ஊருக்கு விருந்தினனாய் சென்றால் அங்கு மதிப்பு. ஆனால் இங்கு கையில் எதுவும் இல்லை, வறுமையற்ற நிலை, பசியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் இன்னொரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தினனாய் இருப்பதற்கு முயல்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது அங்கு கேடு, அது அழிவு, அது நன்மைத்தனம் அல்ல என்பதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார் நல்லாதனார். இதை வலியுறுத்துகின்ற வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். தென்னீர் அடுவுருக்கை ஆயினும் தான் தந்த துண்ணலின் ஊங்கினியதில். அதாவது நாம குடிக்கிறது வெறும் அந்த நீத்தண்ணின்னு சொல்கிறாங்க பாருங்க, சோற்று வடிகஞ்சி, வெறும் தண்ணி அப்படி, இதுதான் அந்த தண்ணீர் தான் என்றாலும் அது நம் உழைப்பால் வருகிறது என்றால் அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய விருந்து, ஆனால் அது ஏதோ விருந்தினனாக அங்கு சென்று அதிலும் கையில் எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு போனோம் என்றால் அது மதிப்பு குறைவு, அங்கு அப்படி போகக்கூடாது. ஆக நீ உழைத்து வாழ், அதில் எளிய உணவாக இருந்தாலும் அது போதுமானது, அது சிறப்பானது, மேன்மையானது, அத்தகைய தன்மையில் உயர்ந்து நிற்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் செல்கிறோம், அங்கு வழிப்போக்கனாக செல்கிறோம், அது எந்த ஊரென்றே தெரியாது, அங்கு இருட்டி விட்டது, நகர முடியாது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நாள் ஓர் விருந்தினராக இருப்பது என்பது ஒன்றும் குறைவில்லை. அது தமிழ் பண்பாடும் கூட. ஏனென்றால் திண்ணை பண்பாடு என்று நமக்கு உண்டு. அந்த காலத்தில் முன்னர் நம் தமிழ் வீடுகளுக்கெல்லாம் முன்னர் அங்கே திண்ணைகள் இருக்கும். இன்றைக்கு திண்ணைகள் காணவில்லை, சுவர்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை என்று, உள்ளே ஒரு நாய் கிடக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்று அப்படி அல்ல. இங்கு எவரும் எவருக்கும் அங்கு விருந்தினராய் வரலாம். திண்ணையில் அவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்றால் இரவு நேரத்திலே அங்கு சாப்பிடுவதற்கு முன்னர் கை கதவை திறந்து பார்ப்பார்கள், யாரேனும் இருக்கிறார்களா. அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உணவும் கொடுத்து, படுப்பதற்கு பாயும் கொடுத்து, அதன் பிறகு ஐயா நன்றாக உறங்கி ஓய்விடுங்கள், காலையில் எழுந்து நீங்கள் காலை சாப்பிட்டுட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற பழக்கம் இருந்தால் தான் திண்ணை பண்பாடு. இன்றைக்கு அந்த பண்பாடும் இல்லை, திண்ணையும் இல்லை. ஆக இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த உலகமும் மாசடைந்து விட்டது. எவரை நம்புவது, எவரை நம்பாமல் இருப்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு சென்ற இடமெல்லாம் அங்கு எவரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி செல்கிறார். அதைத்தான் இந்த பாடலும் சொல்கிறது. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசு நடந்து சென்றார். அப்படி சென்று ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்வதற்கு வழி இல்லாதவர்கள், அவர்களையும் தூக்கி பிடிக்கின்ற, உயர்த்துகின்ற அந்த மேன்மைத்தன்மை, இது உருவாக வேண்டும். ஆக இங்கு ஏழைகளாக இருக்கிறவர்கள் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். இறைவனை மட்டுமே நம்புகிறவர்களாக, வேறு எந்த விதமான கள்ளம் கவனம் இல்லாதவர்களாக, பணம் இருந்தால் நான் இத்தகைய தீயதெல்லாம் செய்வேன் என்கிற சூழ்ச்சித்தன்மை இல்லாதவர்களாக, அவர் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஏழைகள் வாழ்வடைவதற்கு இங்கு வாய்ப்பு உள்ளவர்கள் திண்ணை பண்பாட்டின் அடித்தளத்திலே உதவ வேண்டும். அத்தகைய அந்த உதவி புரிகின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது இங்கு எவருமே எவருக்குமே விருந்தினராக இருக்க முடியும். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழலில் கையில் இங்கு வாய்ப்பு இல்லாத எவரும் வேற்றூரிலே ஒரு விருந்தினராக இருக்க முயல்வது என்பது அது கூடாது. ஆக இங்கு எல்லாரும் உழைக்கட்டும், அந்த உழைப்புக்கேற்ற நற்பயன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், அதன் அடிப்படையில் நன்மைகள் உயரட்டும் என்று நாம் இங்கு உறுதியேற்றுக் கொள்வோம். அதை விடுத்து ஒருவேளை ஆழம் தெரியாத அல்லது இடமே தெரியாத தண்ணீரில் நீந்துவதற்கு முயல்வதோ, அதை போன்று இங்கு விருப்பம் இல்லாத ஒரு பொது மகளிர் அங்கு அந்த பாலியல் தொழில் நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதோ, கையில் எதுவுமே வாய்ப்பான தன்மை இல்லாமல் வேற்றூரிலே விருந்தினராக இருப்பதோ, அது கேடு விளைவிக்கும், அது நன்மை தராது என்கின்ற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து கொண்டு திரிகடகத்தின் இந்த சுக்கு மிளகு திப்பிலியை நாம் சுவைத்து மீன் மக்களாக உயர்வோம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் கெஸ்ட். வாங்க, அந்த கெஸ்ட் ரூம் இருக்குது அப்படிமாங்க, அது ஆங்கிலம். ஆக தமிழ் என்னது? விருந்தினர். கெஸ்ட் ரூம் என்றால் விருந்தினர் அறை, அப்படி பயன்படுத்தலாமே. விருந்தினர் அறைகள் சிறப்பானதாகவே அமையட்டும். வாழ்த்துகள். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்

இயேசு காவியம் 15. சீடர்கள் பன்னிருவர். சென்ற உரையில் யூதர்களின் கடுமையான சட்டதிட்டங்களை உடைத்து ஓய்வு நாளில் ஜபக்கூடத்திற்குள் காய்ந்து போன கைகளோடு நின்ற ஒரு நோயாளியை இயேசு கிறிஸ்து குணப்படுத்திய உன்னத புதுமையை குறித்து சிந்தித்தோம். சடங்குகளையும் விதிகளையும் விட மனித நேயமும் அவதிப்படும் ஓர் ஆன்மாவின் துயர் துடைப்பதுமே இறைவனுக்கு உகந்த முதன்மையான நல்வழி என்பதை பரிசேயர்களுக்கு இயேசு உணர்த்திய தெய்வீக நிகழ்வை எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாடெங்கும் பரவிய இயேசுவின் போதனைகளாலும் புதுமைகளாலும் கவரப்பட்டு திரண்டு வந்த சீடர்களுள் தன் நற்செய்தி பணியை உலகெங்கும் தூய்மையோடு கொண்டு செல்ல அப்போஸ்தலர்கள் எனப்படும் பன்னிரு திருத்தூதர்களை இயேசு கிறிஸ்து அதிகாரபூர்வமாக தேர்ந்தெடுத்து வழிநடத்திய விவிலிய மறைபொருள் குறித்து இன்று காண்போம். இவ்வாறு இயேசுபிரான் மக்களுள்ளே இணையற்ற பெருமைகளை செய்ததாலே சுவான விண்மீன் போல் அவர் பின்னாலே சீடர் பலர் வந்தார்கள். அவர்களுள்ளே செய்வண்ணம் தெரிந்தோரை 12 சீடர்களைத் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு மெய்வண்ணம் போதித்தார். அவர்கள் பெயரை அப்போஸ்தலர் என்று விளங்கச் செய்தார். இயேசு கிறிஸ்து தனது மீட்பு பணியை தொடரவும் விண்ணக நற்செய்தியை உலகம் முழுவதும் பறைசாற்றவும் தன் சீடர்களிலிருந்து 12 அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்த வரலாற்று சிறப்புமிக்க விவிலிய நிகழ்வை எளிய தமிழில் விவரிக்கிறது இப்பகுதி. இயேசுபிரான் யூதேயா மற்றும் கலிலேயா பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் சடங்குகளை தாண்டிய மனிதநேயத்தை நிலைநாட்டுதல் போன்ற இணையற்ற பல அற்புதங்களையும் பெருமைகளையும் செய்து வந்தார். அவரது இந்த தெய்வீக செயல்களாலும் அதிகாரமிக்க போதனைகளாலும் கவரப்பட்ட திரளான மக்கள் மாலை நேரத்து செவ்வானத்தில் கூட்டமாக தோன்றும் பிரகாசமான விண்மீன்களைப் போல நாளுக்கு நாள் அவர் பின்னால் திரண்டு வரத் தொடங்கினர். தமக்கு பின்னே வந்த அந்த பெருங்கூட்ட சீடர்களுள் இறைவனின் திருவுளத்தையும் நற்செய்தி பணியின் உன்னத பொறுப்பையும் முழுமையாக உணர்ந்து செயல்படும் தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை இயேசு கிறிஸ்து உற்று நோக்கினார். அவ்வாறு தம்மை பின்தொடர்ந்த சீடர்களுள் நற்செய்தி அறிவிக்கும் பணிகளை செவ்வனே செய்யும் வண்ணம் சிறந்த ஆற்றலும் விசுவாசமும் கொண்டவர்களாக தெரிந்த 12 நபர்களை இயேசு கிறிஸ்து தனியாக தேர்ந்தெடுத்தார். உலக கல்வியிலோ அல்லது சமூக அந்தஸ்திலோ உயர்ந்தவர்களாக இல்லாத போதிலும் அர்ப்பணிப்பு உணர்வும் எளிய உள்ளமும் கொண்ட அந்த 12 தன் திருச்சபையின் தூண்களாக மாற்ற இயேசு திருவுளம் கொண்டார். அவ்வாறு பிரித்தெடுத்த 12 சீடர்களுக்கும் உலக மக்கள் அனைவரும் உயிருள்ள கடவுளை அறிந்து கொள்ளும் பொருட்டு மெய்வண்ணம் எனப்படும் விண்ணகத்தின் உண்மையான சத்தியங்களையும் அன்பு நெறியையும் இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய அதிகாரத்தோடு போதித்து வளர்த்தார். அவர்கள் வெறும் சாதாரண சீடர்களாக மட்டும் இருந்து விடாமல் தம்மால் உலகிற்கு அனுப்பப்படும் தூதுவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று உன்னத பெயரை சூட்டி உலகிற்கு விளங்கச் செய்தார். இந்த தேர்வோடு அப்போஸ்தலர்கள் பெற்ற தெய்வீக பயிற்சி, இயேசுவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்பு நிகழ்வுகளுக்கு பிறகு உலகெங்கும் கிறிஸ்துவின் திருச்சபையை நிலைநிறுத்துவதற்கும் பல கோடி மக்களின் வாழ்வில் விசுவாச ஒளி பாய்ச்சுவதற்கும் உன்னத அடித்தளமாக மாறியது. இவ்வாறு 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் உலக மக்கள் அனைவரும் விண்ணக வாழ்வின் உண்மைகளை கண்டுணரும் பொருட்டு தனது போதக பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காஸ்தல் கந்தல்போ நகருக்கு திரும்பி சென்று அங்குள்ள புனித தோமியார் வில்லனோவா பங்கில் தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி நிறைவேற்றி கடந்த ஆண்டை போலவே அங்கு மூவேளை ஜபத்தை வழிநடத்த உள்ளார். திருத்தந்தை அவர்கள் ஆகஸ்ட் 12 நாள் மாலை காஸ்தல் கந்தல்போவில் உள்ள திருத்தந்தையர் கோட்டை இல்லத்திற்கு திரும்பி ஆகஸ்ட் 18 நாள் செவ்வாய்க்கிழமை வரை அங்கு தங்கியிருப்பார். ஆகஸ்ட் 15 நாள் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு காஸ்தல் கந்தல்போவில் உள்ள புனித தோமியார் வில்லனோவா திருத்தந்தையர் பங்கில் திருப்பலி நிறைவேற்றுவார். கடந்த ஆண்டை போலவே திருப்பலி நிறைவடைந்த பின்னர் அங்கேயே மூவேளை ஜபத்தை வழிநடத்துவார்.
2: ஆகஸ்ட் 11 முதல் 16 நாள் வரை செக் குடியரசின் ஓஸ்ட்ராவாவில் நடைபெறும் தேசிய இளைஞர் சந்திப்பில் பங்கேற்கும் இளைஞர்கள் உலகை வென்ற ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையுடன் நோக்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு செக் ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் யோசப் நூசிக் அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவின் வாழும் பிரசன்னத்தையும் அவரது வாழ்க்கையின் ஒளியையும் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை இதன் மூலம் உங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் வாழ்க்கை பணி மற்றும் கல்வி சார்ந்த பல்வேறு சூழல்களிலும் அவரது அன்புக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 11 நாள் தொடங்கிய இந்த தேசிய இளைஞர் சந்திப்பு ஆகஸ்ட் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதில் 14 முதல் 26 வயதிற்குட்பட்ட 3000 மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். மீட்பரான கிறிஸ்து தமது சீடர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழிகாட்டி அவர்களின் இதயங்களில் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் அமைதி அளித்து வருகிறார் என்று திருத்தந்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக இச்சந்திப்பு புதியதும் உண்மையானதுமான நட்புகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை தனது திருத்தூது ஆசிரியை வழங்கி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
1: திங்கட்கிழமை கொலம்பியாவில் ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் 1,00,000 யூரோ அவசர நிதி உதவி அனுப்பியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 200 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததோடு பெருமளவில் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிதி உதவி பிறரன்பு பணிக்கான திருப்பீட துறையின் வழியாக நிவாரண உதவிகளை சேகரித்து விநியோகிக்கும் திரு அவையின் தேசிய ஒருங்கிணைப்பு மையமான கொலம்பியா காரிதாஸ் அமைப்பிற்கு அனுப்பப்பட்டது. இந்த நிதி நிலநடுக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு உதவுவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்தப்படும். ஆகஸ்ட் 12 நாள் இடம்பெற்ற புதன் பொதுமறை கல்வி உரையின் போது திருத்தந்தை அவர்கள் கொலம்பிய மக்களுடன் தனது ஒருமைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தினார். உயிரிழந்தவர்கள், அவர்களது குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் அவர் இறைவேண்டல் செய்தார். திருத்தந்தையின் இந்த உதவி திருப்பீட துறையும் திருத்தூதரக அலுவலகமும் கொலம்பியா ஆயர் பேரவையும் நடத்திய ஆலோசனைகளைத் தொடர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. திருப்பீட துறையின் தலைவரான பேராயர் லூயிஸ் மரின் தே சான் மார்டின் அவர்களும் கொலம்பியா ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் பிரான்சிஸ்கோ ஹாவியர் முனேரா குரேயா அவர்களும் திரு அவையின் நிவாரணப் பணிகளைத் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களின் அவசர தேவைகளை மேலும் மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலைமையை பொறுத்து கூடுதல் உதவிகளும் வழங்கப்படும். துன்புறும் மக்களுக்கு சகோதரத்துவம், ஒருமைப்பாடு மற்றும் பயனுள்ள உதவியின் வழியாக திரு அவை தொடர்ந்து துணை நிற்கும் என்று திருப்பீடத்துறை தெரிவித்துள்ளது.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 22 நாள் சான் மரினோ குடியரசு மற்றும் ரெமினிக்கு மேய்ப்பு பயணி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இப்பயணத்தில் அரசு அதிகாரிகளை சந்தித்தல், இறைவேண்டல், நலிவுற்ற மக்களை சந்தித்தல் மற்றும் திருப்பலி நிறைவேற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. சான் மரினோவில் திருத்தந்தை அரசு செயலர்களையும் ஆட்சித்தலைவர்களையும் பெரிய மற்றும் பொதுமன்ற உறுப்பினர்களையும் சந்திப்பார். அரசு அரண்மனையின் மைய பால்கனியில் இருந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து திருத்தூதரின் ஆசிரையும் வழங்குவார். பின்னர் சான் மரினோ பேராலயத்தில் நற்கருணை ஆராதனையில் பங்கேற்று புனித மரினோவின் திருப்பண்டங்களை அருள் பணியாளர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் மறைமாவட்ட பிரதிநிதிகளுடன் இணைந்து வணங்குவார். மேலும் 2 உலகப் போரின் போது துன்புறுத்தப்பட்ட துறவியருக்கும் இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கும் அடைக்கலம் வழங்கிய பெனாபிலியில் உள்ள அகுஸ்தீனிய அருட்சகோதரிகளின் மடத்திற்கு திருத்தந்தை தனிப்பட்ட முறையில் சென்று சந்திப்பார். ரெமினியில் புனித அகுஸ்தீன் மற்றும் லியோன் ஹார்மேல் குறித்த கண்காட்சிகளை பார்வையிட்டு மக்களிடையே நட்புறவுக்கான சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்புரையும் சந்திப்பார்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி என் வாழ்த்துகள். இன்று 5 செய்யுளுள் 3 கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வழங்காத்துறை இழிந்து நீர்போக்கும், ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும், உழந்து விருந்தனாய் வேற்றோர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. இன்று நாம் பார்க்கின்ற கருத்து உழந்து விருந்தனாய் வேற்றூர் புகழ். அதாவது துன்பமுற்ற நிலையில் வேறு ஊருக்கு சென்று அங்கே விருந்தனாய் இருக்க முயல்தல். ஒருவர் நன்றான ஒரு வசதியோடு வாய்ப்போடு திகழ்கிறார் என்றால் அவர் இன்னொரு ஊருக்கு விருந்தனாய் சென்றால் அங்கு மதிப்பு. ஆனால் இங்கு கையில் எதுவும் இல்லை, வறுமையற்ற நிலை, பசியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் இன்னொரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தனாய் இருப்பதற்கு முயல்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது அங்கு கேடு, அது அழிவு, அது நன்மைத்தனம் அல்ல என்பதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார் நல்லாதனார். இதை வலியுறுத்துகின்ற வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். தென்னீர் அடுவுருக்கை ஆயினும் தான் தந்த துண்ணலின் ஊங்கினியதில். அதாவது நாம குடிக்கிறது வெறும் அந்த நீத்தண்ணின்னு சொல்கிறாங்க பாருங்க, சோற்று வடிகஞ்சி, வெறும் தண்ணி அப்படி. இதுதான் அந்த தண்ணீர் தான் என்றாலும் அது நம் உழைப்பால் வருகிறது என்றால் அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய விருந்து, ஆனால் அது ஏதோ விருந்தினனாக அங்கு சென்று அதிலும் கையில் எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு போனோம் என்றால் அது மதிப்பு குறைவு, அங்கு அப்படி போகக்கூடாது. ஆக நீ உழைத்து வாழ், அதில் எளிய உணவாக இருந்தாலும் அது போதுமானது, அது சிறப்பானது, மேன்மையானது, அத்தகைய தன்மையில் உயர்ந்து நிற்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் செல்கிறோம், அங்கு வழிப்போக்கனாக செல்கிறோம், அது எந்த ஊரென்றே தெரியாது, அங்கு இருட்டிவிட்டது, நகர முடியாது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நாள் ஓர் விருந்தினராக இருப்பது என்பது ஒன்றும் குறைவில்லை. அது தமிழ் பண்பாடும் கூட, ஏனென்றால் திண்ணை பண்பாடு என்று நமக்கு உண்டு. அந்த காலத்தில் முன்னர் நம் தமிழ் வீடுகளுக்கெல்லாம் முன்னர் அங்கே திண்ணைகள் இருக்கும். இன்றைக்கு திண்ணைகள் காணவில்லை, சுவர்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை என்று, உள்ளே ஒரு நாய் கிடக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்று அப்படி அல்ல. இங்கு எவரும் எவருக்கும் அங்கு விருந்தினராய் வரலாம். திண்ணையில் அவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்றால் இரவு நேரத்திலே அங்கு சாப்பிடுவதற்கு முன்னர் கை கதவை திறந்து பார்ப்பார்கள், யாரேனும் இருக்கிறார்களா. அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உணவும் கொடுத்து, படுப்பதற்கு பாயும் கொடுத்து, அதன் பிறகு ஐயா நன்றாக உறங்கி ஓய்விடுங்கள், காலையில் எழுந்து நீங்கள் காலை சாப்பிட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற பழக்கம் இருந்தால் தான் திண்ணை பண்பாடு. இன்றைக்கு அந்த பண்பாடும் இல்லை, திண்ணையும் இல்லை. ஆக இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த உலகமும் மாசடைந்து விட்டது. எவரை நம்புவது, எவரை நம்பாமல் இருப்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு சென்ற இடமெல்லாம் அங்கு எவரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடிச் செல்கிறார். அதைத்தான் இந்த பாடலும் சொல்கிறது. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசு நடந்து சென்றார். அப்படி சென்று ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்வதற்கு வழி இல்லாதவர்கள், அவர்களையும் தூக்கி பிடிக்கின்ற, உயர்த்துகின்ற அந்த மேன்மை தன்மை, இது உருவாக வேண்டும். ஆக இங்கு ஏழைகளாக இருக்கிறவர்கள் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். இறைவனை மட்டுமே நம்புகிறவர்களாக, வேறு எந்த விதமான கள்ளம் கவனமும் இல்லாதவர்களாக, பணம் இருந்தால் நான் இத்தகைய தீயதெல்லாம் செய்வேன் என்கிற சூழ்ச்சி தன்மை இல்லாதவர்களாக, அவர் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஏழைகள் வாழ்வடைவதற்கு இங்கு வாய்ப்பு உள்ளவர்கள் திண்ணை பண்பாட்டின் அடித்தளத்திலே உதவ வேண்டும். அத்தகைய அந்த உதவி புரிகின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது இங்கு எவருமே எவருக்குமே விருந்தினராக இருக்க முடியும். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழலில் கையில் இங்கு வாய்ப்பு இல்லாத எவரும் வேற்றூரிலே ஒரு விருந்தினராக இருக்க முயல்வது என்பது அது கூடாது. ஆக இங்கு எல்லாரும் உழைக்கட்டும், அந்த உழைப்புக்கேற்ற நற்பயன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், அதன் அடிப்படையில் நன்மைகள் உயரட்டும் என்று நாம் இங்கு உறுதியேற்றுக் கொள்வோம். அதை விடுத்து ஒருவேளை ஆழம் தெரியாத அல்லது இடமே தெரியாத தண்ணீரில் நீந்துவதற்கு முயல்வதோ, அதை போன்று இங்கு விருப்பம் இல்லாத ஒரு பொது மகளிர் அங்கு அந்த பாலியல் தொழில் நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதோ, கையில் எதுவுமே வாய்ப்பான தன்மை இல்லாமல் வேற்றூரில் விருந்தினராக இருப்பதோ, அது கேடு விளைவிக்கும், அது நன்மை தராது என்கின்ற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து கொண்டு திரிகடகத்தின் இந்த சுக்கு மிளகு திப்பிலியை நாம் சுவைத்து மீன் மக்களாக உயர்வோம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் கெஸ்ட். வாங்க, அந்த கெஸ்ட் ரூம் இருக்குது அப்படிமாங்க, அது ஆங்கிலம். ஆக தமிழ் என்னது? விருந்தினர். கெஸ்ட் ரூம் என்றால் விருந்தினர் அறை, அப்படி பயன்படுத்தலாமே. விருந்தினர் அறைகள் சிறப்பானதாகவே அமையட்டும். வாழ்த்துகள் கடவுளுக்கு திருவிழமானால். மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

இயேசு காவியம் 15. சீடர்கள் பன்னிருவர். சென்ற உரையில் யூதர்களின் கடுமையான சட்டதிட்டங்களை உடைத்து ஓய்வு நாளில் ஜபக்கூடத்திற்குள் காய்ந்து போன கைகளோடு நின்ற ஒரு நோயாளியை இயேசு கிறிஸ்து குணப்படுத்திய உன்னத புதுமையை குறித்து சிந்தித்தோம். சடங்குகளையும் விதிகளையும் விட மனித நேயமும் அவதிப்படும் ஓர் ஆன்மாவின் துயர் துடைப்பதுமே இறைவனுக்கு உகந்த முதன்மையான நல்வழி என்பதை பரிசேயர்களுக்கு இயேசு உணர்த்திய தெய்வீக நிகழ்வை எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாடெங்கும் பரவிய இயேசுவின் போதனைகளாலும் புதுமைகளாலும் கவரப்பட்டு திரண்டு வந்த சீடர்களுள் தன் நற்செய்தி பணியை உலகெங்கும் தூய்மையோடு கொண்டு செல்ல அப்போஸ்தலர்கள் எனப்படும் பன்னிரு திருத்தூதர்களை இயேசு கிறிஸ்து அதிகாரபூர்வமாக தேர்ந்தெடுத்து வழிநடத்திய விவிலிய மறைபொருள் குறித்து இன்று காண்போம். இவ்வாறு இயேசுபிரான் மக்களுள்ளே இணையற்ற பெருமைகளை செய்ததாலே சுவான விண்மீன் போல் அவர் பின்னாலே சீடர் பலர் வந்தார்கள். அவர்களுள்ளே செய்வண்ணம் தெரிந்தோரை 12 சீடர்களைத் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு மெய்வண்ணம் போதித்தார். அவர்கள் பெயரை அப்போஸ்தலர் என்று விளங்கச் செய்தார். இயேசு கிறிஸ்து தனது மீட்பு பணியை தொடரவும் விண்ணக நற்செய்தியை உலகம் முழுவதும் பறைசாற்றவும் தன் சீடர்களிலிருந்து 12 அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்த வரலாற்று சிறப்புமிக்க விவிலிய நிகழ்வை எளிய தமிழில் விவரிக்கிறது இப்பகுதி. இயேசுபிரான் யூதேயா மற்றும் கலிலேயா பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் சடங்குகளை தாண்டிய மனிதநேயத்தை நிலைநாட்டுதல் போன்ற இணையற்ற பல அற்புதங்களையும் பெருமைகளையும் செய்து வந்தார். அவரது இந்த தெய்வீக செயல்களாலும் அதிகாரமிக்க போதனைகளாலும் கவரப்பட்ட திரளான மக்கள் மாலை நேரத்து செவ்வானத்தில் கூட்டமாக தோன்றும் பிரகாசமான விண்மீன்களைப் போல நாளுக்கு நாள் அவர் பின்னால் திரண்டு வரத் தொடங்கினர். தமக்கு பின்னே வந்த அந்த பெருங்கூட்ட சீடர்களுள் இறைவனின் திருவுளத்தையும் நற்செய்தி பணியின் உன்னத பொறுப்பையும் முழுமையாக உணர்ந்து செயல்படும் தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை இயேசு கிறிஸ்து உற்று நோக்கினார். அவ்வாறு தம்மை பின்தொடர்ந்த சீடர்களுள் நற்செய்தி அறிவிக்கும் பணிகளை செவ்வனே செய்யும் வண்ணம் சிறந்த ஆற்றலும் விசுவாசமும் கொண்டவர்களாக தெரிந்த 12 நபர்களை இயேசு கிறிஸ்து தனியாக தேர்ந்தெடுத்தார். உலக கல்வியிலோ அல்லது சமூக அந்தஸ்திலோ உயர்ந்தவர்களாக இல்லாத போதிலும் அர்ப்பணிப்பு உணர்வும் எளிய உள்ளமும் கொண்ட அந்த 12 தன் திருச்சபையின் தூண்களாக மாற்ற இயேசு திருவுளம் கொண்டார். அவ்வாறு பிரித்தெடுத்த 12 சீடர்களுக்கும் உலக மக்கள் அனைவரும் உயிருள்ள கடவுளை அறிந்து கொள்ளும் பொருட்டு மெய்வண்ணம் எனப்படும் விண்ணகத்தின் உண்மையான சத்தியங்களையும் அன்பு நெறியையும் இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய அதிகாரத்தோடு போதித்து வளர்த்தார். அவர்கள் வெறும் சாதாரண சீடர்களாக மட்டும் இருந்து விடாமல் தம்மால் உலகிற்கு அனுப்பப்படும் தூதுவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று உன்னத பெயரை சூட்டி உலகிற்கு விளங்கச் செய்தார். இந்த தேர்வோடு அப்போஸ்தலர்கள் பெற்ற தெய்வீக பயிற்சி, இயேசுவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்பு நிகழ்வுகளுக்கு பிறகு உலகெங்கும் கிறிஸ்துவின் திருச்சபையை நிலைநிறுத்துவதற்கும் பல கோடி மக்களின் வாழ்வில் விசுவாச ஒளி பாய்ச்சுவதற்கும் உன்னத அடித்தளமாக மாறியது. இவ்வாறு 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் உலக மக்கள் அனைவரும் விண்ணக வாழ்வின் உண்மைகளை கண்டுணரும் பொருட்டு தனது போதக பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காஸ்தல் கந்தல்போ நகருக்கு திரும்பி சென்று அங்குள்ள புனித தோமியார் வில்லனோவா பங்கில் தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி நிறைவேற்றி கடந்த ஆண்டை போலவே அங்கு மூவேளை ஜபத்தை வழிநடத்த உள்ளார். திருத்தந்தை அவர்கள் ஆகஸ்ட் 12 நாள் மாலை காஸ்தல் கந்தல்போவில் உள்ள திருத்தந்தையர் கோட்டை இல்லத்திற்கு திரும்பி ஆகஸ்ட் 18 நாள் செவ்வாய்க்கிழமை வரை அங்கு தங்கியிருப்பார். ஆகஸ்ட் 15 நாள் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு காஸ்தல் கந்தல்போவில் உள்ள புனித தோமியார் வில்லனோவா திருத்தந்தையர் பங்கில் திருப்பலி நிறைவேற்றுவார். கடந்த ஆண்டை போலவே திருப்பலி நிறைவடைந்த பின்னர் அங்கேயே மூவேளை ஜபத்தை வழிநடத்துவார்.
2: ஆகஸ்ட் 11 முதல் 16 நாள் வரை செக் குடியரசின் ஓஸ்ட்ராவாவில் நடைபெறும் தேசிய இளைஞர் சந்திப்பில் பங்கேற்கும் இளைஞர்கள் உலகை வென்ற ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையுடன் நோக்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு செக் ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் யோசப் நூசிக் அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவின் வாழும் பிரசன்னத்தையும் அவரது வாழ்க்கையின் ஒளியையும் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இதன் மூலம் உங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் வாழ்க்கை பணி மற்றும் கல்வி சார்ந்த பல்வேறு சூழல்களிலும் அவரது அன்புக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 11 நாள் தொடங்கிய இந்த தேசிய இளைஞர் சந்திப்பு ஆகஸ்ட் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதில் 14 முதல் 26 வயதிற்குட்பட்ட 3000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். மீட்பரான கிறிஸ்து தமது சீடர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழிகாட்டி அவர்களின் இதயங்களில் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் அமைதி அளித்து வருகிறார் என்று திருத்தந்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக இச்சந்திப்பு புதியதும் உண்மையானதுமான நட்புகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை தனது திருத்தூது ஆசிரியை வழங்கி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
1: திங்கட்கிழமை கொலம்பியாவில் ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் 1,00,000 யூரோ அவசர நிதி உதவியை அனுப்பியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 200-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததோடு பெருமளவில் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிதி உதவி பிறரன்பு பணிக்கான திருப்பிட துறையின் வழியாக நிவாரண உதவிகளை சேகரித்து விநியோகிக்கும் திரு அவையின் தேசிய ஒருங்கிணைப்பு மையமான கொலம்பியா காரிதாஸ் அமைப்பிற்கு அனுப்பப்பட்டது. இந்த நிதி நிலநடுக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு உதவுவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்தப்படும். ஆகஸ்ட் 12 நாள் இடம்பெற்ற புதன் பொதுமறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை அவர்கள் கொலம்பிய மக்களுடன் தனது ஒருமைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தினார். உயிரிழந்தவர்கள், அவர்களது குடும்பத்தினர், காயமடைந்த

0: அவர்கள் மீட்பு பணியாளர்கள் மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் அவர் இறைவேண்டல் செய்தார். திருத்தந்தையின் இந்த உதவி திருப்பீடத்துறையும் திருத்தூதரக அலுவலகமும் கொலம்பியா ஆயர் பேரவையும் நடத்திய ஆலோசனைகளைத் தொடர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. திருப்பீடத்துறையின் தலைவரான பேராயர் லூயிஸ் மரின் தேசான் மார்டின் அவர்களும் கொலம்பியா ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் பிரான்சிஸ்கோ ஹாவியர் முனேரா குரேயா அவர்களும் திரு அவையின் நிவாரணப் பணிகளைத் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களின் அவசர தேவைகளை மேலும் மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலைமையை பொறுத்து கூடுதல் உதவிகளும் வழங்கப்படும். துன்புறும் மக்களுக்கு சகோதரத்துவம், ஒருமைப்பாடு மற்றும் பயனுள்ள உதவியின் வழியாக திரு அவை தொடர்ந்து துணை நிற்கும் என்று திருப்பீடத்துறை தெரிவித்துள்ளது.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 22 சான் மரினோ குடியரசு மற்றும் ரெமினிக்கு மேய்ப்பு பயணி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இப்பயணத்தில் அரசு அதிகாரிகளை சந்தித்தல், இறைவேண்டல், நலிவுற்ற மக்களை சந்தித்தல் மற்றும் திருப்பலி நிறைவேற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. சான் மரினோவில் திருத்தந்தை அரசு செயலர்களையும் ஆட்சித்தலைவர்களையும் பெரிய மற்றும் பொதுமன்ற உறுப்பினர்களையும் சந்திப்பார். அரசு அரண்மனையின் மைய பால்கனியில் இருந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து திருத்தூதரின் ஆசிரையும் வழங்குவார். பின்னர் சான் மரினோ பேராலயத்தில் நற்கருணை ஆராதனையில் பங்கேற்று புனித மரினோவின் திருப்பண்டங்களை அருள் பணியாளர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் மறைமாவட்ட பிரதிநிதிகளுடன் இணைந்து வணங்குவார். மேலும் 2 உலகப் போரின் போது துன்புறுத்தப்பட்ட துறவியருக்கும் இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கும் அடைக்கலம் வழங்கிய பெனாபிலியில் உள்ள அகுஸ்தினிய அருட்சகோதரிகளின் மடத்திற்கு திருத்தந்தை தனிப்பட்ட முறையில் சென்று சந்திப்பார். ரெமினியில் புனித அகுஸ்தீன் மற்றும் லியோன் ஹார்மேல் குறித்த கண்காட்சிகளை பார்வையிட்டு மக்களிடையே நட்புறவுக்கான சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்போரையும் சந்திப்பார். பின்னர் ரெமினி பேராலயத்தில் நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் காரிதாஸ் அமைப்பின் உதவியை பெறும் வறுமையில் வாழும் மக்களை சந்திப்பார். மாலை மணி 6:30 துறைமுக சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதுடன் திருத்தந்தையின் பயணம் நிறைவடையும். 9:00 அவர் வத்திக்கானுக்கு திரும்புவார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.